0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல். நாயகன் நாயகியை பிரிந்து வாடும் சோகமான சூழ்நிலையில் அவளுடைய நினைவுகள் உருகும் மனநிலையை வெளிப்படுத்துகிறது இந்த பாடல். மலர்களே மலர்களே, இது என்ன கனவா? மலைகளே மலைகளே, இது என்ன நினைவா? உருகியதே எனதுள்ளம், பெருகியதே வீழ்வெள்ளம். விண்ணோடும் நீதான், மண்ணோடும் நீதான், கண்ணோடும் நீதான், வாவா. லவ் பேர்ட்ஸ் என்ற திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏ ஆர் ரகுமான் இசையில் கே எஸ் சித்ரா ஹரிஹரன் பாடிய புகழ்பெற்ற காதல் பாடல் இது. காதலின் ஆழத்தையும் அழகையும் மிக கவித்துவமாக விவரிக்கும் இந்த பாடலை கேட்போமா? இதோ கேட்டு மகிழுங்கள்.

0: കേൾക്കാം, ആസ്വദിക്കാം, അറിവ് നേടാം. റേഡിയോ സന്തുലം 90.4 FM. ഇതൊരു പെയിൻ ആൻഡ് പാലിയേറ്റീവ് കെയർ ട്രസ്റ്റ് സംരംഭം.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் தமிழ் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். பச்சமலப்பூ நீ உச்சி மழை தேனு, குத்தங்கொரை ஏது நீ நந்தவன தேரு, அழகே பொன்னுமணி சிரிச்சா வெள்ளிமணி, கிளியே கண்ணுறங்கு தூரி காத்தோடு மலராட, கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட, காதலன் தன் காதலியை பசுமையான பூ என்றும் தூய்மையான தேன் என்றும் மற்றும் அழகான தேர் என்றும் வர்ணிக்கிறான். அவளிடம் எந்த குறையும் இல்லை, அவள் முழுமையான அழகி என்கிறான். அவளது சிரிப்பை பொன்மணி வெள்ளிமணி என ஒப்பிட்டு அவளது மேனியை பூக்களோடும் கூந்தலை கார்குழலோடும் வர்ணிக்கிறான். RB உதயகுமாரின் வரிகளுக்கு இசை இளையராஜா, SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கிழக்கு வாசல். பாடலை கேட்டு மகிழுங்கள்.
2: பச்சமல பூ நீ உச்சி மலத்தேன், குத்தங்கொரையே

0: യു ആർ ട്യൂൺഡ് ഇൻ ടു യുവർ ഫേവറേറ്റ് റേഡിയോ സ്റ്റേഷൻ റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM കീപ്പിംഗ് യു കമ്പനി ഓൾ ഡേ.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உன் புன்னகை போதுமடி, சில பூக்களும் பூக்குமடி, உன் பார்வைகள் போதுமடி, பொன் பௌர்ணமி தோன்றுமடி. காதலியின் புன்னகை சில பூக்கள் பூப்பது போன்றது, அவளது பார்வை பௌர்ணமி நிலவு போன்ற பேரழகை காதலனுக்கு அளிக்கிறது. அவளது மேனி காவிய தூரிகையால் தீட்டப்பட்ட மேனகை போன்றது, அது காதலனின் கனவுகளில் உழவுகிறது. பாஸ்மார்க் திரைப்படத்திற்கு வேண்டி வைரமுத்துவின் வரிவலுக்கு இசை தேனிசை தென்றல் தேவா. பாடலின் வரும் நாயகனுக்கு வேண்டி காதலியை வர்ணித்து பாடியிருப்பவர்கள் SP பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சிவபிரகாஷ்,
1: உங்கள் உமாநந்தினி.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல். நாயகன் நாயகியை பிரிந்து வாடும் சோகமான சூழ்நிலையில் அவளுடைய நினைவுகள் உருகும் மனநிலையை வெளிப்படுத்துகிறது இந்த பாடல். மலர்களே மலர்களே, இது என்ன கனவா? மலைகளே மலைகளே, இது என்ன நினைவா? உருகியதே எனதுள்ளம், பெருகியதே விழிவெள்ளம். விண்ணோடும் நீதான், மண்ணோடும் நீதான், கண்ணோடும் நீதான், வாவா. லவ் பேர்ட்ஸ் என்ற திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏ ஆர் ரகுமான் இசையில் கே எஸ் சித்ரா ஹரிஹரன் பாடிய புகழ்பெற்ற காதல் பாடல் இது. காதலின் ஆழத்தையும் அழகையும் மிக கவித்துவமாக விவரிக்கும் இந்த பாடலை கேட்போமா? இதோ கேட்டு மகிழுங்கள்.

0: ആഘോഷിക്കൂ, ആനന്ദിക്കൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM-നോടൊപ്പം.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் தமிழ் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பச்சமலப்பூ. நீ உச்சி மழை தேனு, குத்தங்கொரை ஏது நீ நந்தவன தேரு, அழகே பொன்னுமணி சிரிச்சா வெள்ளிமணி, கிளியே கண்ணுறங்கு தூரி, காத்தோடு மலராட கார்குழலாட, காதோரம் லோலாக்கு சங்கதி பாட. காதலன் தன் காதலியை பசுமையான பூ என்றும், தூய்மையான தேன் என்றும், மற்றும் அழகான தேர் என்றும் வர்ணிக்கிறான். அவளிடம் எந்த குறையும் இல்லை, அவள் முழுமையான அழகி என்கிறான். அவளது சிரிப்பை பொன்மணி வெள்ளிமணி என ஒப்பிட்டு, அவளது மேனியை பூக்களோடும் கூந்தலை கார்குழலோடும் வர்ணிக்கிறான். ஆர்.பி. உதயகுமாரின் வரிகளுக்கு இசை இளையராஜா, எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற

0: திரைப்படம் கிழக்கு வாசல் பாடலை கேட்டு மகிழுங்கள்.
1: பச்சமல பூ நீ உச்சி மலத்தேன் குத்தங்கோர.

0: സ്വാഗതത്തിന്റെ നിറസാന്നിധ്യമായി പ്രതീക്ഷയുടെ പുതുപുത്തൻ ചിറകുമായി റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். மென்மையான இசை மற்றும் காதல் தந்துவும் வகையில் அமைந்துள்ளது இந்த பாடல். காதலா காதலா, காதலின் சாரலா, தீயிலே தென்றலாய் வாழ்கின்றேன் காதலா, கண்களா தூண்டிலா மாறினேன் மீன்களா. சூரிய வம்சம் திரைப்படத்தில் பழனி பாரதியின் வரிகளுக்கு எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் ஹரிஹரன் மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் இது. இதய துடிப்பினில் ஓசை இல்லை, எடுத்துச் செல்லவும் பாஷை இல்லை, இமைகள் விசிறிகள் வீசவில்லை, பெருகி பெருகி ஒரு அலையானேன், உருகி உருகி பனி துளியானேன் போன்ற வார்த்தைகள் அமைந்த அழகான இந்த பாடல் வரிகளை கேட்டு பாருங்கள், கேட்டு மகிழுங்கள்.

0: ബൈ ബൈ കേൾക്കൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில். இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உன் புன்னகை போதுமடி, சில பூக்களும் பூக்குமடி, உன் பார்வைகள் போதுமடி, பொன் பௌர்ணமி தோன்றுமடி. காதலியின் புன்னகை சில பூக்கள் பூப்பது போன்றது, அவளது பார்வை பௌர்ணமி நிலவு போன்ற பேரழகை காதலனுக்கு அளிக்கிறது. அவளது மேனி காவிய தூரிகையால் தீட்டப்பட்ட மேனகை போன்றது, அது காதலனின் கனவுகளில் உழவுகிறது. பாஸ்மார்க் திரைப்படத்திற்கு வேண்டி வைரமுத்துவின் வரிவலுக்கு இசை தேனிசை தென்றல் தேவா. பாடலின் வரும் நாயகனுக்கு வேண்டி காதலியை வர்ணித்து பாடியிருப்பவர்கள் SP பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: புதிய வானத்தில் புதிய பூமியில் பறந்து வாழவே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ரேடியோ சாந்துவனம் 90.4 FM. ஸ்டே டியூன்ட்.
2: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். தலைவன் தலைவிக்கு இடையேயான நீண்ட பிரிவு, ஏக்கம் மற்றும் பல வருடங்களுக்கு பிறகு சந்திக்கும் போது ஏற்படும் உணர்ச்சி பூர்வமான அன்பை மையமாக கொண்ட பாடல் இது. நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல ஆகுதே, கண்கள் எல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகுதே, நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே, தேசங்கள் திரிந்தேன் தனியே தனியே. கபாலி என்ற திரைப்படத்தில் உமாதேவியின் வரிகளுக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து பிரதீப் குமார் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடிய அருமையான பாடல். பல ஆண்டுகள் பிரிந்திருக்கும் தம்பதியினர் சந்திக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியை விவரிக்கும் இந்த பாடலை கேட்டு பார்ப்போமா?

0: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிச நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சிவபிரகாஷ்,
1: உங்கள் உமாநந்தினி.